0: தகுதத் நோகிச் சகோ சம்மக என்விகித சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் நீக்கு சண்டே ஸ்பெஷல் யுத்தன் உலகி நோய்சின் அகுபத்துகுப் சகோ தஸ்தாய் என்விகித் கம்முகுல் குபோ தகுதத் நோகிச் சகோ சம்மக என்விகித சண்டே ஸ்பெஷல் Sunday special.
1: Ngurena Janet Kibruto Avenue Marakwet West Elgeyo Marakwet County Amacha Chair Elgeyo Marakwet County Sugubit Kokas Agubaybaychi Together of Kalenjin Touch FM.
2: Ngurena Pila Mengmane Amacha Bata Mojibika Kalenjin Tokol Ole Ngekas Touch FM Together of Kalenjin.
3: Kainaichu Ngurena Mama Figi Aleini Mungu Ndoywe Chagugile Oheta Stai Mo Touch FM Together of Kalenjin.
4: Gane nyekurena Rose Mamandon achere biko tol kengalare FM classic touch FM kila chik ngalare classic aki ikat mbachi katichitu ngumreta nyenye mi firi mami chinyota ye mi was gongoi touch kef FM
5: kurena nao michebi apko tambal magasakote garam lakini leo kikas karam gongoi sana kuwe studio nyenye kikasa kila siku agebeweji ni sana best to best.
6: Ani Robert Muchungu aku kibaibe enka pesa mu station ikure Touch FM so gile ni bi kan ke Touch station nyenye saita ka tokol age ka Touch FM
7: kacham bi goreti na Touch FM nya kararan na ba jogoran
8: 104.4
4: gongoi Touch FM
0: iyo Niko Sunday special Yuton ulegi noisin agubatugu chego testai enwigit kamugul kubo tagi gutatin wagik chego chamag enwigita Sunday special Sunday special.

0: அவங்களுக்கு பிச்சு உங்க பாருக்கு தெரிய வராதுங்க தெரிய மாதிரி அங்கே ஜம்பாசிங்க இத்தம்மா செய்யாங்க
1: Iman. আমি আজকে রাবেনিক এলিফর্মসিনি আগামে যা ইর বারিটা উঠে মেতাকে Ameja singuni, aleji inye nito minyo sogoni, matijileli. Inye nito minyo rubona, suweke. Inye nito mite sogoni, kaeke. Chitukul mekenishwe ileke weke, agitiltike tishikeke muja mugi kwa ito bona singuni. Ano leke nyo chinrapeni jatok, status 74-4. Kaya kasi, status 74-4.